0: Hello Bananas.
1: 91.2 FM. Hello Bananas.
2: Hello Bananas.
3: அல்லாடு தக்காளு குருகு மக்கள் சச்ச